கமால ஹாரி தாரி மாய் நீர் மனவிகார் மதனமான முரளி தாரி கிருஷ்ண ஜெய் மாலஹாரி தாரி பாய் மீர மனவிகார் மதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண ஜெய்.

0: Our next presentation is a divine discourse delivered by Bhagavan Baba on 13th of March 2002 on the occasion of Sivaratri.
1: சந்திரமர்கண்ட களத்தோட மௌழிகுள் கெடு சந்திரமர்கண்ட களத்தோட

லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம் பூம்ரிங்க போடு.